தேனிசை அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 98.2 மெகாஹெர்ட்ஸ், 91.96, 98.2 ஆகிய பண்பலை வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதயத்தில் சேனல் உங்களையும் வழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை, ஜூலை மாதம் 22ஆம் தேதி. காற்றாய் இருந்துவிடு, உன்னை யாரும் தடுக்க முடியாது. கடலாய் இருந்துவிடு, உன்னை யாரும் அழைக்க முடியாது. மழையாய் இருந்துவிடு, உன்னை யாரும் மறுக்க முடியாது. மழையாய் இருந்துவிடு, உன்னை யாரும் மறுக்க முடியாது. ஒளியாய் இருந்துவிடு, உன்னை யாரும் பிடிக்க முடியாது. கடின உழைப்போடு நீ என்றுமை இருந்துவிடு, உன் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது.

0: இன்றைய காலை சிந்தனை, யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள். நீங்கள் தன்னந்தனியாக கிளப்பிட்டான் சிகரத்துக்கு வந்து சேர வேண்டும். தந்தம்பிக்கையுடன் பயணத்தை ஆரம்பித்தாலே பாதி வெற்றிதான்.
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் படு 4 தேதி என்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் தையல் காரன். இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் ஆர் பார்த்திபன் மேலும் நடிகை ஐஸ்வர்யா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சமைத்தவர் காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: உண்மையாக உயர்ந்தவர்கள் எப்போதும் பணிவாக இருப்பார்கள். தன்னை தானே புகழ்ந்து அகந்தையுடன் நடப்பது சிறுமையின் அடையாளம். ஹியூமிலிட்டி இஸ் தி சைன் ஆஃப் ட்ரூ கிரேட்னஸ். அரோகன்ஸ் லீட்ஸ் டு டவுன்ஃபால்.
1: Evergreen songs with R.J. Sundaram on Tenisi Arangam.

0: உங்கள் விருப்பமான நுழையில் உங்கள் விருப்பமான தேந்தி சாரங்கம் மதி காலையிலும் உங்களுக்காக உங்களை வழக்கங்கள் சுவையினம் 8 மணி வரை இன்றைக்கு புதன்கிழமை ஜூலை மாதம் 22ஆம் தேதி ஆல்ரெடி அனைவருக்கும் இனிமையான நாள். ஹவ் திஸ் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: Stay tuned with RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

அனைவருக்கும் எமது ஆறும் ஸ்ரீவாந்தொழியில் வழக்கமாக இந்த அதிகாலையில் வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இன்றைய அதிகாலையில் குளிர்காலத்தில் சூரியன் தோழடி உடைக்கின்றது. மேலும் எமது ஆளும் ஃப்ரீ வானொலியில் உங்களுக்காக இசை மோடை போடுகின்றது 8 மணி வரை. எனவே இந்த நாள் மகிழ்வானதாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள். மேலும் எங்கு போனாலும் மற்றும் அணுகே போங்கள்.

அமர்லி, புதிய நம்பிக்கைகள், புதிய வாய்ப்புகள், புதியவற்றுகளை நோக்கி நகரும் நாள் இன்றைய புதன்கிழமையினால். சூரியன் தனது ஒளியால் பூமியை எழுப்புவது போல உங்கள் முகத்தில் இன்றைக்கு புன்னகை மலரட்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாகட்டும். உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியும் மனதில் அமைதியும் வாழ்வில் வளமும் பெருகட்டும்.

மனதை வெல்லும் நல்ல செயல்கள் உலகை வெல்லும். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடனும் ஓர் இனிய புன்னகையும் ஓர் அன்பான வார்த்தையையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஒருவரின் நாளையே அழகாக்கலாம்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை ஜூலை மாதம் 22ஆம் தேதி இன்றைக்கு ஷால் ரெனு ஓக்குலி உரை சேர்ந்த திரு கசி முந்துசுவாமி அவரது பிறந்த விழா வைக்கு நடக்கிறார். அவருடைய மனைவி அஞ்சனா, மகன் திலான் மேலும் முந்துசுவாமி குடும்பத்தார், மேலும் அவருடைய மாமனார் கிருஷ்ணா, மாமியார் ஜினி, மேலும் கென் கெவின் நாயுடு, லலிதா, மேலும் சப்பியோ உரை சேர்ந்த ஜெயன் ஆறுமுகம் குடும்பத்தார், மேலும் அவருடைய உயிர் தோழர்கள் அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அகிலேஷ், பிரவீன் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். அடுத்த படையில் நாம அலிபுரியாவாக்க வசிக்கும் தீக்ஷன் கோயந்தன் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் தொடங்குகிறோம். அப்பா பரணி, அம்மா ரூபினா, அக்கா பல்லவி, அம்மாய் வினோதா, அப்பாய் வினோதா, மேலும் ரூபி, ரோஷன், அக்ஷய், தனிஷன், நெல்வின், சாலினி, அஞ்சி, பிரசிலா, நாஷ்வன், கோயந்தன், புன்னசுவாமி, கணியப்பன், வீராச்சலம், ராமன், சிவன், இராமசுவாமி குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக எந்த பாடலையும் நாம் பார்க்க வசிக்கும் ஷனோன் இயாவு தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் தொடங்குகிறோம். மேலும் ஷாலினி, பென், லேயா, ஆனன், ஆந்திரினா, தேவாசினா, ஊர்வசி, ஓவன், ரோமிஷ்கா, ரோயானா, மேலும் ரோனி, அத்தே மிது, மேலும் மாமன் மனு, மேலும் அத்தே அம்பாள், மாமன் தேவன், குமரவேல், அந்தி தேவினா, அத்தே தேவி, மேலும் யஷ், இராமசுவாமி, கருப்பன், ராசன், யாவு, தாந்தராயன், வீரச்சாமி, மதுரை, வினோதா ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். அடுத்த படையில் பித்தோ உரை சேர்ந்த ரஜினி தனது பிறந்தாட்டின மாண்புடன் வழங்குகிறோம். மேலும் அருமை சிரோன், வினா, ஓவன், அம்மா ரஞ்சிதோ, மேலும் தேவி, ஃபி, மணிச்செல்லன் ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். அடுத்த படனே நாம் சிவகனியை உரை சேர்ந்த செந்தில் மோரிமுத்து தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். அப்பா காதிரேசன், அம்மா மலோன், ஜெசன், பூமாலை, கிரீஷ், புஷான், அஞ்சலி, மேலும் அன்சன், மோகிமுத்து குடும்பத்தார், மேலும் மலோன் ஆகியோரின் சார்பில் இந்த வட்டுக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் ரோஸில் வசிக்கும் மருஷி பச்சமுத்து தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். அம்மா மெலினா, தங்கை அருவி, தாத்தா குமார், அம்மாய் வள்ளி, அப்பா ஜெசன், மாமன் மிவின், அத்தி கலைவாணி, பேத்தோ குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகிறார்கள். மேலும் சிறப்பாக இந்த பாடலை நாம் ஆங்கிலத்தில் வசித்து வரும் ராஜினி ஆர்மம் தனது பிறந்தத்தை நம் அன்புடன் வழங்குகின்றோம். மேலும் செல்வனா, சஞ்சீவா, ராஜஸ்ரீ, கோதீஸ்வரன் ஆங்கிலத்தில் வசித்து வரும் அருமம் குடும்பத்தார், ஸ்தனி ரோஸில் வசிக்கும் மேஸ்திரி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் இந்த வட்டுக்களை கூறுகிறார்கள். மேலும் இன்றைக்கு அல்பியோ ஊரை சேர்ந்த திருமதி அல்வினா பிக்காரி அவரது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இன்றைக்கு அவருடைய துணைவன் யஷ், அம்மா சுஷி, மேலும் அப்பா சச்சுடா, அம்மா சசி, அப்பா சச்சுடா, மேலும் செல்வாணி, அல்விதா, தம்பி கேசவன், அப்பாய் சுப்பம், நாயக்கன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் பாட்டுக்களை கூறுகிறார்கள்.

அமிடுவரை எங்களுடன் நிறைந்திருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் விடையும் கணித நன்றி. இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் இனிய தருணங்களையும் வெற்றிகளையும் மன நிறைவையும் கொண்டு வரட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.